0: ஆயுபோவன் சுப சந்தியாபக் எஃப்எம் அசுவட்டாய் தசமஹய லக்மிஹிர ஆஸ்திரேலியானு தேசிய பிரவர்த்தி சமகின் மம ரஷான் மிஹிதுகுல சூரிய ஆஸ்திரேலியாவே விசாய் விசிப்பாக விசிஹய மூல்ய வசர பது ஆதாயம் ரொட்டை ஆர்த்திகே பிரமாணேற்ற சாபேட்சுவு செலுக்கியுது லெசு இகல கொஸ்தி பினபா ஃபைனல் பட்ஜெட் அவுட்கம் அனுவ டேக்ஸ் ரிசிப்ட்ஸ் ஜிடிபி எக்கே சிற விசிஹத்திர தசம எக்க தக்குவா இகல கொஸ் அதியாதர மெய் பட்ஜெட்டுக்கே புரோகத்தனை கருத்திபுனே சிற விசித்துராய் தசம ஹயக் பமனாய் ஏ எஃபி வார்த்தாவே விக்ரோஹெட் அனுவ மெம பிரவணத்தாவே திகட்டும பெவத்து ஹோத் ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் ஆஸ்திரேலியானு இத்திஹாசே இஹலம பது ஆதாயம் மற்றவளையும் எகக் பாலனை கல பண்டாகாருக்கு வருவருபாடு பத்வினவா கிசே விதாத் ரஜுவே நில தத்தனுவ விசாய் விசிப்பா விசிஹய பது மட்டும தவமாத் ஹுவாட் கவர்மெண்ட் சமய வார்த்தாவு இத்திஹாசகத் இஹலம மட்டும பகரின் பவத்தினவா மெபர ரஜுட லெபுனு டேக் ரிசிப்ட்ஸ் பட்ஜெட் புரோகத்தனிட வடா டாலர் பில்லியன ஹதர தசம ஹைக்கின் வெடி வி எத்தி அதர் ஏ சதா சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் சா இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் முனி லெபனு பது ஆதாயமது இஹலயாம பிரதான ஹேதுவாக வீதி வினவா ஏ சமகம விசாய விசிப்பா விசிஹய ஃபெடரல் பட்ஜெட் டிஃபெக்ட் எக டாலர் பில்லியன விசிதகை தசம துணக் லெஸ் அவசான் வீதி அதர் ஏ பட்ஜெட் எக்கே புரோகத்தனை கல டாலர் பில்லியன விசியட்ட தசம துணட வடா டாலர் பில்லியன ஹைக்கின் ஹோத பிரதிபலையாக கினை நத்தி வினவா රජයේ පවසන්නේ බදු ආදායම ඉහළ ගියත් සියලුම බදු ගෙවන්නන් සඳහා ලබා දුන් ටැක්ස් කට් සහ තාවකාලික ෆුවෙල් එක්සයිස් කට් නිසා බදු අඩු කර කිරීමටද පීවරගෙන ඇති බවයි. කෙසේ වෙතත් බදු ආදායම GDP එකේ 24.1 දක්වා ඉහළ යාමත් සමග ඔස්ට්‍රේලියාවේ බදු බර රජයේ වියදම් සහ ඉදිරියේදී තවත් ටැක්ස් කට්ස් ලබා දිය යුතු යන්න පිළිබඳව දේශපාලන සහ ආර්ථික සංවාදය තවදුරටත් තීව්‍ර වී තිබෙනවා. ஆபாத சகித புத்தகலையான் சதா கிரியாத்மக NDIS வெடசரான சம்பாதின் இதிர்பாத் கருத்துமின பரபாதல பேமினிலி தகத்துந்தாகட ஆசன் பிரமானையாக தவமாத் விசதியமட பலாசிடின பப வார்த்தா வீத்திபினபா விசுஷ்வின்ம அபியோஜுனே நோசலகா ஹரிம சா முதல் வஞ்சா சம்பாதின் இதிர்பாத் கருத்துமின பேமினிலி அத்துரின் கீபியாக சதா பிரதிச்சாரம் லபியமட மாச கரணக் கதவி அதி பவாய் வார்த்தா வண்ணே பசுகே மார்த்து மாசே விசதியமட இதிர்வத்திபு பேமினிலி சங்கியாவு பாலஸ் தகட வெடிவியூ அதர் மேமனி விட்டு ஏ தகத்து தகட்ட ஆசன்ன மட்டுமக்கிட்டு அடுபத்தி பினபா எஹெத் பரபதல சிதுவீம் சம்பந்தேன் பேமினிலி கருவ எத்தன் புத்கலன் பவசான்னே ஏவா சம்பந்தேன் கடினமின் பீவர கதித்துவாத் பிரதிச்சார லபீமுட திகு காலையாக கதவி எதி பவாய் எக் சிதுவீமுக்கு தி பேமினிலி சம்பந்தேன் கடித்து கிரிமட்டு நிலதாரி குபாத் கிரிமட்டு பமனக் மாச ஹதர்க்கு பமன காலையாக கதவு பவது வார்த்தா வினபா මේ අතර NDIS ආරක්ෂණ කොමිසම පවසන්නේ ලැබෙන පැමිණිවල බරපතල භාවය හදිසිභාවය සහ සංකීර්ණත්වය සලකා ඒවාට ප්‍රමුඛතාවය ලබා දෙන ලෙසයි. කෙසේ වෙතත් NDIS සේවාව භාවිත කරන පුද්ගලයන්ගේ ආරක්ෂාව තහවුරු කිරීම සඳහා බරපතල පැමිණිලි සම්බන්ධයෙන් කඩිනම් පීවර ගැනීමේ අවශ්‍යතාවය පිළිබඳව මේ වන විට වැඩි අවධානයක් යොමුව තිබෙනවා. ஆஸ்திரேலியானு மகாபேங்குவே அது பொலி அனுபாத்திய தீர்ணாத் சமக நிவாச நாயகவன மில்லியன கரணக்கிட்டு பிரிசுகிட்டு தம மாசிக கிவீம் கென நவத அவதான யமு கிரிமட்டு சிதுவதி பினபா பொலி அனுபாத்திய சீட பிந்த தசம தேகாய் பாகின் இகலகி ஹோத் டாலர் ஹத் லட்ச திஸ் எக் தாக் பமனவன சாமானிய நிவாச நாயக மாசிக கிவீம டாலர் எக் சீ விஸ்துக்கின் பமன வெடி விய ஹக்கி பவ SBS வார்த்தா கரத்தி பினபா யனுவ வசர்கிட்ட கிவீம சிதுவன அமதர முதல் டாலர் 1440 பமனவன அதர் நியூ சவுத் வேல்ஸ் ஹி சாமானிய நாயகவ நாயக்குட்டு மாசிக்கவ தவத் டொலர் 138 பமன கேவிமட்டு சிதுவிய ஹெக்கி பலமு நிவச மிலதி கண்ணா அய சதா சாமானிய நோய முதல டொலர் 610,000 பமன வனாத்தர் பொலி அனுபாத்திய இகலகிய ஹோத் ஓன்கே மாசிக கேவிம டொலர் 100 பமன எகத்துவிய ஹெக்கி பவாய் சந்தான் வான்னே எமென்ம பொலி அனுபாத இகலையாம நிசா அலுதின் நிவசாக் மிலதி கேனிமட்டு பலாபொருத்து வன அயட்ட பேங்க்வேன் லபாகத்தைக்கு உபரிம நாய முதல சீட தேகாத் தேகாத் சும பகத் அதர பிரமானேக்கின் அடுவியேக்கி பவாய் கேன்ஸ்டர் கரணை கரத்திபின்னே தேனட்டு ஆஸ்திரேலியாவே நிவாச நாயகிவ நாயகன் மில்லியன கேத சும பகாய் ஹதரக் பமன நயகிவிமே தடி பீரணைக்கு லக்விமே அவதான முக்கு சிட்ன பவ ரோய் மோகன் தத்து பென்மாதனே அத்தத்தர தவத் பொலி அனுபாத இகலையாம எம பிரிசுட்டு தவதுருட்டு பலப்பாம் கலஹக்கி RBA අද පස්වරු 2:30ට පොලි අනුපාත තීරණය ප්‍රකාශ කිරීමට නියමිත අතර එම තීරණයෙන් පසු නිවාස ණයකව ණයගේ මාසික වියදම් සහ නිවසක් මිලදී ගැනීමට බලාපොරොත්තු වන ණයගේ ණය ගැනීමේ හැකියාව ගැන වැඩි අවධානයක් යොමු වෙ තිබෙනවා.
1: ඔස්ට්‍රේලියාවේ ප්‍රධාන සුපර් මාකට් ජාලාවන කෝල්ස් සහ වුල්වර්ත් විසින් වෙළඳසැල් ආරක්ෂාව වැඩි කිරීම සඳහා facial recognition technology පරීක්ෂා කර තිබීමත් සමග පාරිභෝගික පෞද්ගලිකත්වය ගැන අවධානය යොමු වෙ තිබෙනවා. එම තාක්ෂණයේ පුද්ගලිකුගේ මුහුණ ලක්ෂණ හඳුනාගෙන ඒවා ඩිජිටල් කෝඩ් එකක් බවට පත් කර වෙනත් දත්ත සමග සසඳීමට භාවිතා කර හැකි තාක්ෂණයක් බව සඳහන් වෙනවා. සුපර් මාකට් කර්මාන්තයේ පාර්ශ්වයේ පවසන්නේ මෙවැනි තාක්ෂණයක් භාවිතා කිරීමේ ප්‍රධාන අරමුණ පරිභෝගිකයන් සහ සේවකයන්ගේ ආරක්ෂාව වැඩි කිරීම සහ වෙළඳ සැල් තුළ සිදුවන අපරාධ පාලනය කිරීම බවයි. කෙසේ වෙතත් තාක්ෂණ විශේෂඥයන් පෙන්වා දෙන්නේ මූණ හඳුනා ගැනීම වැනි තාක්ෂණයක් භාවිතයට ගැනීමෙන් පසුව එය මුදල් අරමුණෙන් ඔබට වෙනත් කාර්යන් සඳහා භාවිතා වීමේ අවධානමක් තිබිය හැකි බවයි. ඊස්ටර්න් ඔස්ට්‍රේලියාවේ ශීතකාලීන වගාවන් අස්වනු නෙලීම මේ වෙන විට ආරම්භ වී තිබෙනවා. ධාන්‍ය වගාකරන ප්‍රදේශවල ගොවීන් අස්වනු නෙලීමේ කටයුතු වේගවත් කරමින් සිටිනවා. මෙවර අස්වනු නෙලීමත් සමග ධාන්‍ය විශාල ප්‍රමාණයක් ගබඩා කිරීම සහ ප්‍රවාහනය කිරීමේ අවශ්‍යතාවය ඉහළ යන අතර ඒ සඳහා පවතින පහසුකම් කාර්යක්ෂකමව භාවිත කිරීම කර්මාන්තයට වැදගත් වී තිබෙනවා. මේ අතර මෙල්බර්න් ටර්මිනල් එකේ ධාන්‍ය ගබඩා කිරීමේ ධාරිතාව ටොන් 65,000ක් දක්වා වැඩි කිරීමට සංවර්ධන කටයුතු සිදු කර ඇති බව වාර්තා වෙනවා. අස්වනු නෙලන කාලයේදී ගොවීන්ගෙන් ලැබෙන ධාන්‍ය විශාල ප්‍රමාණයක් ගබඩා කර තබා ගැනීම එම පහසුකම උපකාරී වනු ඇති බවයි සඳහන් වන්නේ. ඔස්ට්‍රේලියාවේ ධාන්‍ය කර්මාන්තය රටේ කෘෂිකාර්මික සහ අපනයන ආර්ථිකයට වැදගත් වන බැවින් අස්වනු නෙලීමේදී ගබඩා කිරීම සහ ප්‍රවාහනය දක්වා සම්පූර්ණ ක්‍රියාවලිය කාර්යක්ෂමව පත්වාගෙන යාමට අවධානය යොමු වෙනවා. විශේෂයෙන් අස්වනු නෙලන කාලයේදී ධාන්‍ය ගබඩා කිරීමේ ඉඩකඩ ප්‍රමාණවත් නොවුවොත් ගොයින්ට සහ සැලසුම් ජාලයට අමතර ගැටලු ඇතිවිය හැකි බැවින් ගබඩා පහසුකම් වැඩි කිරීම වැදගත් පියවරක් ලෙසද සැලකා බලනවා. ඔක්තෝබර් 15 සිට ඔස්ට්‍රේලියාවේ EFT සහ වීසා සහ මාස්ටර් කාඩ් ගෙවීම සඳහා පාරිභෝගිකයන්ගෙන් අමතර සර්චාර්ජ් කාස්ට් වයි කිරීම නවත්වන බව නීති ක්‍රියාත්මක වීමට නියමිතයි. මෙම වෙනසත් සමග ව්‍යාපාරවලින් බැංකුවලට ගෙවන කාඩ් ට්‍රාන්සක්ෂන් ගාස්තු අඩුවීම නිසා බැංකු කිහිපයක් තම ක්‍රෙඩිට් කාඩ් රිවෝට් සහ අනෙකුත් පහසුකම් නැවත සකස් කරමින් සිටිනවා. යනුව ඇතැම් ක්‍රෙඩිට් කාඩ්ස් වල රිවෝට්ස් පොයින්ට්ස් වාර්ෂික ගාස්තු සහ කම්ප්ලිමෙන්ටරි ට්‍රැවල් ඉන්ෂුරන්ස් වැනි පහසුකම් වල වෙනස්කම් සිදුවෙමින් පවතන අතර කාඩ් එක භාවිතා කරන පාරිභෝගිකයන්ට ඒවා පිළිබඳව අවධානය යොමු කරන්න සිදුවෙනවා. Commonwealth Bank දැනට පවතින Awards Rewards Program එක සැප්තැම්බර් 29 අවසන් කරේ සුසුකම් ලැබෙන ගණන්දරු කරුණු සඳහා Combank Yellow Points Program එක ඔක්තෝබර් 15 සිට හඳුන්වා දීමට සැලසුම් කර තිබෙනවා. ඒ පොතත් සමගින් අදට නියමිත ඔස්ට්‍රේලියානු දේශීය ප්‍රවෘත්ති නිමා වෙනවා. හමුවෙමු ලබන ගහරුවාදාත් හරියටම හවස 8:30ට. එතෙක් ඔබට සුබ සතියක්.

குருளுபெத்த ரன்சாலு விசத்துரு சிரித்த ஆதி சித்திரப்பட வலட்டது ஒஹு லவாதுன் தாயகத்தே அப்பட்ட கிசிவிட்டகத் அமதக்கரன் பெ தயானந்த சபே மினிசத்கமே அபூர்வ சங்கேதயக் ஒஹு ஹரிசியேம அபென் சமுகன யன்னே கலாஷேத்ரேட்ட பிரவியனுஹெகி ஹிடசக் இதிரி கரமின்.